கத்தராகிறதுக்கு திங்கடதா தான் தான் தின்டா தின் சக்கரதாரே.